0: நீலகண்ட தாசர் என்று போற்றப்பட்ட நீலகண்ட சிவன் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த சங்கீத வாக்கேயக்காரராவார். மிகவும் எளிமையான தமிழில் இவர் பாடல்களை இயற்றியுள்ளார். அவை ஆன்மீக பக்தி உணர்வும் சமய சிந்தனைகளும் கோட்பாடுகளும் மற்றும் மனோதத்துவ சாத்திரங்களும் நிறைந்தவை. இவர் எந்நாட்டவிற்கும் இறைவனாம் பரமசிவனை போற்றி பாடிய பஜனை கீர்த்தனைகளுள் சில இங்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன. சமர்ப்பணத்தில் பங்கேற்பவர்கள் பாடியவர்கள் திரு என் சங்கர்ஜி, திரு கே ராமசேஷன், வயலின் ஆசிரமம் திரு என் ராம்ஜி, மிருதங்கம் பாலப்பள்ளம் திரு பி மணிகண்டன், கட்டம் இரணியல் திரு எல் சுப்பிரமணிய சர்மா, மோர்சிங் திருவனந்தபுரம் திரு ஸ்ரீகுமார். திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமால், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம்பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றி நின்றும் ஐயாரப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், கொள்ளிடம். சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்க பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்ற போது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றி துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான் திருவாக்கில் மழபாடி வைரத்தூணே என்று போற்றி பரவிய செய்தி அறியலாம். சுந்தரர் பெருமான் கனவில் வெளிப்பட்ட இறைவன் மழபாடி வர மறந்தனையோ என்று அருளிய திறம் உணர்ந்து திருமழபாடிக்கு எழுந்தருளி குழகாகிய கோலம் கண்ட நினைவு உள்ள துதிப்ப பொன்னார் மேனியனே எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று இறைவர் மாட்டு கொண்ட உழுவல் அன்பை புலப்படுத்தி பாடினர். பொன்னார் மேனியனே எனும் பாடல் பண் நட்டராகும்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

சத்வவிதே நமஹ, சத்வவித் பிரியாய நமஹ, சத்வநிஷ்டாய நமஹ, சத்வமூர்த்தயே நமஹ, சத்வேஷாய நமஹ, சத்வவித்தமாய நமஹ, சமஸ்த ஜகதாதாராய நமஹ, சமஸ்த குணசாகராய நமஹ, சமஸ்த துக்க வித்வம்சினே நமஹ, சமஸ்தானந்த காரணாய நமஹ, ருத்ராக்ஷமாலாபரணாய நமஹ, ருத்ராக்ஷ பிரியவத்சலாய நமஹ, ருத்ராக்ஷ வக்ஷசே நமஹ, ருத்ராக்ஷ ரூபாய நமஹ, ருத்ராக்ஷ பக்ஷகாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, சம்ராஜே நமஹ, தக்ஷமகாந்தகாய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, விக்னகர்த்ரே நமஹ, குரவே நமஹ, தேவசிகாமணயே நமஹ, புஜகேந்திரலசத்கண்டாய நமஹ, புஜங்கபரணப்ரியாய நமஹ, புஜங்கவிலசத்கர்ணாய நமஹ, புஜங்கவலயாக்ருதாய நமஹ, முனிவந்தியாய நமஹ, முனிஸ்ரேஷ்டாய நமஹ, முனிவிருந்தநிஷேவிதாய நமஹ, முனிஹ்ருத்புண்டரீகஸ்தாய நமஹ, முனிசங்கைகஜீவனாய நமஹ, முனிமிருக்யாய நமஹ, வேதமிருக்யாய நமஹ, மிருகஹஸ்தாய நமஹ, முனீஸ்வராய நமஹ, மிருகேந்திரசர்மவசனாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுமிருத்யவே நமஹ, அபமிருத்யுவிநாசகாய நமஹ.

கிரகாய நமஹ, அக்ரஹாய நமஹ, கிரஹாதாராய நமஹ, கிரஹாகாராய நமஹ, கிரஹேஸ்வராய நமஹ, கிரஹக்ருதே நமஹ, கிரஹபிதே நமஹ, கிராஹிணே நமஹ, கிரஹாய நமஹ, கிரஹவிலக்ஷணாய நமஹ, கல்பாகாராய நமஹ, கல்பகர்த்ரே நமஹ, கல்பலக்ஷண தத்வ

ஸ்வாஹாய நமஹ, பலகிருதே நமஹ, பலவிதே நமஹ, பலினே நமஹ, மனோன்மனாய நமஹ, மனோரூபாய நமஹ, பலப்ரமதனாய நமஹ, பலாய நமஹ, வித்யா பிரதாத்ரே நமஹ, வித்யேஷாய நமஹ, வித்யா மாத்ரைக சம்ஸ்ரயாய நமஹ, வித்யாகாராய நமஹ, மகாவித்யாய நமஹ, வித்யா வித்யாய நமஹ, விசாரதாய நமஹ, வசந்தகிருதே நமஹ, வசந்தாத்மனே நமஹ, வசந்தேஷாய நமஹ, வசந்ததாய நமஹ, கிரீஷ்மாத்மனே நமஹ, கிரீஷ்மகிருதே நமஹ, கிரீஷ்மவர்தகாய நமஹ, கிரீஷ்மநாசகாய நமஹ, ப்ராவ்ருட்கிருதே நமஹ, ப்ராவ்ருடாகாராய நமஹ, ப்ராவ்ருட்காலப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவ்ருட்ப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவுண்ணதாய நமஹ, ப்ராவ்ருட்விநாசகாய நமஹ, சரதாத்மனே நமஹ, சரத்ஹேதவே நமஹ, சரத்காலப்ரவர்த்தகாய நமஹ, சரன்நாதாய நமஹ, சரத்காலநாசகாய நமஹ, சரதாஸ்ரயாய நமஹ, ஹிமஸ்வரூபாய நமஹ, ஹிமதாய நமஹ, ஹிமக்னே நமஹ, ஹிமநாயகாய நமஹ, சைஷிராத்மனே நமஹ, சைஷிரேஷாய நமஹ, சைஷிரர்த்துப்ரவர்த்தகாய நமஹ, பிராச்யாத்மனே நமஹ, தக்ஷிணாகாராய நமஹ.

ய நம சர்வபக்ஷி மிருகாதிபாய நம சர்வபக்ஷி மிருகாதாராய நம மிருகாத்யுத்பத்தி காரணாய நம ஜீவாத்யக்ஷாய நம ஜீவபந்தாய நம ஜீவவிதே நம ஜீவரக்ஷகாய நம ஜீவகிருதே நம ஜீவக்னே நம ஜீவஜீவனாய நம ஜீவசம்ஸ்ரயாய நம ஜோதிஸ்வரூபாய நம விஸ்வாத்மனே நம விஸ்வநாதாய நம வியத்பதயே நம வஜ்ராத்மனே நம வஜ்ரஹஸ்தாத்மனே நம வஜ்ரேஷாய நம வஜ்ரபூஷிதாய நம குமாரகுரவே நம ஈசானாய நம கணாத்யக்ஷாய நம கணாதிபாய நம பினாகபாணயே நம சூர்யாத்மனே நம சோமசூர்யாக்னிலோசனாய நம அபாயரஹிதாய நம சாந்தாய நம தாந்தாய நம தமயித்ரே நம தமாய நம ரிஷயே நம புராணபுருஷாய நம புருஷேஷாய நம புரந்தராய நம அக்ஷ

நமஹ, சமரூபாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, பிரளயானலகிருதே நமஹ, திவ்யாய நமஹ, பிரளயானலநாசகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, அரிஷட்வர்க்கநாசகாய நமஹ, தனதப்ரியாய நமஹ, சதம்பாய நமஹ, தம்பரஹிதாய நமஹ, தம்பாய நமஹ, தம்பவிநாசகாய நமஹ, குந்தேந்துசங்கதவலாய நமஹ, பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ, பஸ்மதாரணஹ்ருஷ்டாத்மனே நமஹ, துஷ்டாய நமஹ, புஷ்டாய நமஹ, ஹரிசூதனாய நமஹ, ஸ்தானவே நமஹ, திகம்பராய நமஹ, பர்காய நமஹ, பகநேத்ரபிதே நமஹ, உத்யமாய நமஹ, த்ரிகாக்னயே நமஹ, காலகாலாக்னயே நமஹ, அத்விதீயாய நமஹ, மஹாயசசே நமஹ, சாமப்ரியாய நமஹ, சாமவேத்ரே நமஹ, சாமகாய நமஹ, சாமகப்ரியாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, மஹாதீராய நமஹ, தைரியதாய நமஹ, தைரியவர்தகாய நமஹ, லாவண்யராசயே நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சுபுத்தயே நமஹ, புத்திமத்வராய நமஹ, தும்புவீணாய நமஹ, கம்புகண்டாய நமஹ, சம்பராரிணிகிருந்தனாய நமஹ, சார்தூலசர்மவசனாய நமஹ, பூர்ணானந்தாய நமஹ, ஜகத்ப்ரியாய நமஹ, ஜயப்ரியாய நமஹ, ஜயாத்யக்ஷாய நமஹ, ஜயாத்மனே நமஹ, ஜயகாரணாய நமஹ, ஜங்கமாஜங்கமாகாராய நமஹ, ஜகதுத்பத்திகாரணாய நமஹ, ஜகத்ரக்ஷாகராய நமஹ, வஷ்யாய நமஹ, ஜகத்ப்ரளயகாரணாய நமஹ, பூஷதந்தபிதே நமஹ, உத்க்ருஷ்டாய நமஹ, பஞ்சயஜ்ஞப்ரபஞ்சகாய நமஹ, அஷ்டமூர்த்தயே நமஹ, விஸ்வமூர்த்தயே நமஹ, அதிமூர்த்தயே நமஹ, அமூர்த்திமதே நமஹ, கைலாசசிகரவாசாய நமஹ, கைலாசசிகரப்ரியாய நமஹ, பக்தகைலாசதாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, வர்மஜ்ஞாய நமஹ, சர்வசிக்ஷகாய நமஹ, சோமாய நமஹ, சோமகலாகாராய நமஹ, மகாதேஜசே நமஹ, மகாதபசே நமஹ, ஹிரண்யஸ்மஸ்ரவே நமஹ, ஆனந்தாய நமஹ, ஸ்வர்ணகேஷாய நமஹ, சுவர்ணதிருஷே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஸ்வஸ்ருஜே நமஹ, உர்வீஷாய நமஹ, மோசகாய நமஹ, பந்தவர்ஜிதாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, சர்வமந்த்ராத்மனே நமஹ, த்யுதிமதே நமஹ, அமிதப்ரபாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, புண்ணியமூர்த்தயே நமஹ, புண்ணியதாத்ரே நமஹ, புண்ணியாபுண்ணியபலப்ரதாய நமஹ, சாரபூதாய நமஹ, சாரமேயாய நமஹ, ரசபூதாய நமஹ, ரசாஸ்ரயாய நமஹ, ஓங்காராய நமஹ, பிரணவாய நமஹ, நாதாய நமஹ, பிரணதார்த்திப்ரபஞ்சனாய நமஹ, நிகடஸ்தாய நமஹ, அதிதூரஸ்தாய நமஹ, வஷிணே நமஹ, ப்ரஹ்மாண்டநாயகாய நமஹ, மந்தாரமூலநிலையாய நமஹ, மந்தாரகுசுமாவ்ருதாய நமஹ, விருந்தாரகப்ரியதமாய நமஹ, விருந்தாரகவரார்ச்சிதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, அனந்தகல்யாணபரிபூர்ணாய நமஹ, மகோதயாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, விஸ்வபோக்த்ரே நமஹ, விஸ்வாஷாபரிபூரகாய நமஹ, சுலபாய நமஹ, அசுலபாய நமஹ, லப்யாய நமஹ, அலப்யாய நமஹ, லாபப்ரவர்த்தகாய நமஹ, லாபாத்மனே நமஹ, லாபதாய நமஹ, வக்த்ரே நமஹ, த்யுதிமதே நமஹ, அனசூயகாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, த்ருடாச்சாரிணே நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, தனப்ரியாய நமஹ, வேதபாய நமஹ, தேவதேவேஷாய நமஹ, தேவதேவோத்தமோத்தமாய நமஹ, பீஜராஜாய நமஹ, பீஜஹேதவே நமஹ, பீஜதாய நமஹ, பீஜவிருத்திதாய நமஹ, பீஜாதாராய நமஹ, பீஜரூபாய நமஹ, நிர்பீஜாய நமஹ, பீஜநாசகாய நமஹ, பராபரேஷாய நமஹ, வரதாய நமஹ, பிங்களாய நமஹ, அயுக்மலோச்சனாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, சுரகுரவே நமஹ, குரவே நமஹ, சுரகுருப்ரியாய நமஹ, யுகாவஹாய நமஹ, யுகாதீஷாய நமஹ, யுககிருதே நமஹ, யுகநாசகாய நமஹ, கர்ப்பூரகௌராய நமஹ, கௌரீஷாய நமஹ, கௌரீகுருகுருஹாஸ்ரயாய நமஹ, துர்ஜடயே நமஹ, பிங்களாஜடயே நமஹ, ஜடாமண்டலமண்டிதாய நமஹ, மனோஜவாய நமஹ, ஜீவஹேதவே நமஹ, அந்தகாசுரசூதனாய நமஹ, லோகபந்தவே நமஹ, கலாதாராய நமஹ, பாண்டுராய நமஹ, பிரதமாதிபாய நமஹ, அவ்ய

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 51. தேங்க்யூ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஸ்வமஸ்வமாதவதம்வத்ஸ்யஜ்ஞேதம்நிந்ததர்சர்வதேரத்யை ஏவம் நத்தாதீத்யத்யுஞ்ஜே த்ரிகுஞ்ஜமாயேத்ஞேதம்நிந்ததத்வாத் ஸ்வபோ பூஜனாதினநாரயேணாந்தனநாதிபோஜனநாபதிவ்யாஹ தாதௌ விஸ்வஸ்ய

ஜமான்யோன்மனோயமான்யோன்மனோயமான்யேஜுனோவதேவானேன்மனோயமான்யேஜுனோவதா.

ஆகேதன்மந்திரஸ்தரஸ்தமுதிரமண்டபம் மருத்திரஸ்தாகி ஆபோஜன்பூதபாவாஸ்வ அப்யவிஷ்டிஞ்சேரிஷ்யே வரதோ ஜனஞ்சே யஞ்ஜ அஸ்மிர் மருதஸ்தமிந்த ஏதஞ்சுப்வ கபஜோஜுவானஹா யந்தாதேவாபிஷ்டிதாமாத்மா.

ீரந்தமனவசுமாவித்தோஜனாத்தியாயத்தாருமாதிர்கோதமாபந்தியாயத்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமால், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம்பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றி நின்றும் ஐயாரப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், கொள்ளிடம். சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்க பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்ற போது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றி துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான் திருவாக்கில் மழபாடி வைரத்தூணே என்று போற்றி பரவிய செய்தி அறியலாம். சுந்தரர் பெருமான் கனவில் வெளிப்பட்ட இறைவன் மழபாடி வர மறந்தனையோ என்று அருளிய திறம் உணர்ந்து திருமழபாடிக்கு எழுந்தருளி குழகாகிய கோலம் கண்ட நினைவு உள்ள துதிப்ப பொன்னார் மேனியனே எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று இறைவர் மாட்டு கொண்ட உழுவல் அன்பை புலப்படுத்தி பாடினர். பொன்னார் மேனியனே எனும் பாடல் பண் நட்டராகும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

சர்வாய நமஹ, வர்ஷ்யாய நமஹ, வர்ஷரூபாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாய நமஹ, அமலாய நமஹ, மேக்யாய நமஹ, அவர்ஷ்யாய நமஹ,

சத்வவிதே நமஹ, சத்வவித் பிரியாய நமஹ, சத்வநிஷ்டாய நமஹ, சத்வமூர்த்தயே நமஹ, சத்வேஷாய நமஹ, சத்வவித்தமாய நமஹ, சமஸ்த ஜகதாதாராய நமஹ, சமஸ்த குணசாகராய நமஹ, சமஸ்த துக்க வித்வம்சினே நமஹ, சமஸ்தானந்த காரணாய நமஹ, ருத்ராக்ஷமாலாபரணாய நமஹ, ருத்ராக்ஷ பிரியவத்சலாய நமஹ, ருத்ராக்ஷவக்ஷசே நமஹ, ருத்ராக்ஷரூபாய நமஹ, ருத்ராக்ஷபக்ஷகாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, சம்ராஜே நமஹ, தக்ஷமகாந்தகாய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, விக்னகர்த்ரே நமஹ, குரவே நமஹ, தேவசிகாமணயே நமஹ, புஜகேந்திரலசத்கண்டாய நமஹ, புஜங்கபரணப்ரியாய நமஹ, புஜங்கவிலசத்கர்ணாய நமஹ, புஜங்கவலயாக்ருதாய நமஹ, முனிவந்தியாய நமஹ, முனிஸ்ரேஷ்டாய நமஹ, முனிவிருந்தநிஷேவிதாய நமஹ, முனிஹ்ருத்புண்டரீகஸ்தாய நமஹ, முனிசங்கைகஜீவனாய நமஹ, முனிமிருக்யாய நமஹ, வேதமிருக்யாய நமஹ, மிருகஹஸ்தாய நமஹ, முனீஸ்வராய நமஹ, மிருகேந்திரசர்மவசனாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, மிருத்யுஞ்ஜயாய நமஹ, மிருத்யுமிருத்யவே நமஹ, அபமிருத்யுவிநாசகாய நமஹ,

ஜெயாய நமஹ, பரமாய நமஹ, நிதநேஷாய நமஹ, தனாதிபாய நமஹ, யஜுர்மூர்த்தயே நமஹ, சாமமூர்த்தயே நமஹ, ருங்மூர்த்தயே நமஹ, மூர்த்திவர்ஜிதாய நமஹ, வ்யக்தாய நமஹ, வ்யக்ததமாய நமஹ.

கிரஹாய நமஹ, அக்ரஹாய நமஹ, கிரஹாதாராய நமஹ, கிரஹாகாராய நமஹ, கிரஹேஸ்வராய நமஹ, கிரஹக்ருதே நமஹ, கிரஹபிதே நமஹ, கிராஹிணே நமஹ, கிரஹாய நமஹ.

நமஹ கல்பலக்ஷண தத்பராய நமஹ கல்பாய நமஹ கல்பாக்ருதயே நமஹ கல்பநாசகாய நமஹ கல்பகல்பாய நமஹ பரமாத்மனே நமஹ பிரதானாத்மனே நமஹ பிரதானபுருஷாய நமஹ சிவாய நமஹ வேத்யாய நமஹ வைத்யாய நமஹ வேதவேத்யாய நமஹ வேதவேதாந்த சம்ஸ்துதாய நமஹ வேதவக்த்ராய நமஹ வேதஜிஹ்வாய நமஹ விஜிஹ்வாய நமஹ ஜிஹ்மநாசகாய நமஹ கல்யாணரூபாய நமஹ கல்யாணாய நமஹ கல்யாணகுணசம்ஸ்ரயாய நமஹ பக்தகல்யாணதாய நமஹ பக்தகாமதேனவே நமஹ சுராதிபாய நமஹ பாவனாய நமஹ பாவகாய நமஹ வாமாய நமஹ மஹாகாலாய நமஹ மஹாபஹாய நமஹ கோரபாதகதாவக்னயே நமஹ தேவபஸ்மகணப்ரியாய நமஹ அனந்தசோமசூர்யாக்னிமண்டலப்ரதிமப்ரபாய நமஹ ஜகதேகப்ரபவே நமஹ ஸ்வாமினே நமஹ ஜகத்வந்த்யாய நமஹ ஜகன்மயாய நமஹ ஜகதானந்தாய நமஹ ஜன்மஜராமரணவர்ஜிதாய நமஹ கட்வாங்கினே நமஹ.

சத்யஜ்ஞாய நமஹ, சத்யவித்தமாய நமஹ, தர்மவதே நமஹ, தர்மநிபுணாய நமஹ, தர்மாய நமஹ, தர்மப்ரவர்த்தகாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதகிருத்யாத்மனே நமஹ, கிருத்யகிருத்யாய நமஹ, கிருதாகமாய நமஹ, கிருத்யவிதே நமஹ, கிருத்யவிச்ரேஷ்டாய நமஹ, கிருதஜ்ஞப்ரியகிருத்தமாய நமஹ, விரதகிருதே நமஹ, விரதவிச்ரேஷ்டாய நமஹ, விரதவிதுஷே நமஹ, மஹாவிரதினே நமஹ, விரதப்ரியாய நமஹ, விரதாகாராய நமஹ, விரதாராய நமஹ, விரதேஸ்வராய நமஹ, அதிராகிணே நமஹ, வீதராகாய நமஹ, ராகஹேததே நமஹ, விராகவிதே நமஹ, ராகக்னே நமஹ, ராகசமனாய நமஹ, ராகதாய நமஹ, ராகிராகவிதே நமஹ, விதுஷே நமஹ, வித்வத்தமாய நமஹ, வித்வஜ்ஜனமானசம்ஸ்ரயாய நமஹ, வித்வஜ்ஜனாஸ்ரயாய நமஹ, வித்வஜ்ஜனசவ்யப்ராக்ரமாய நமஹ, நீதிக்ருதே நமஹ, நீதிவிதே நமஹ, நீதிப்ரதாத்ரே நமஹ, நீதிவித்ப்ரியாய நமஹ, விநீதிவத்ஸலாய நமஹ, நீதிஸ்வரூபாய நமஹ, நீதிசம்ஸ்ரயாய நமஹ, க்ரோதஜிதே நமஹ, க்ரோதிலாய நமஹ, க்ரோத

நமஹ, பலகிருதே நமஹ, பலவிதே நமஹ, பலினே நமஹ, மனோன்மனாய நமஹ, மனோரூபாய நமஹ, பலப்ரமதனாய நமஹ, பலாய நமஹ, வித்யாப்ரதாத்ரே நமஹ, வித்யேஷாய நமஹ, வித்யாமாத்ரைக சம்ஸ்ரயாய நமஹ, வித்யாகாராய நமஹ, மகாவித்யாய நமஹ, வித்யாவித்யாய நமஹ, விசாரதாய நமஹ, வசந்தக்ருதே நமஹ, வசந்தாத்மனே நமஹ, வசந்தேஷாய நமஹ, வசந்ததாய நமஹ, க்ரீஷ்மாத்மனே நமஹ, க்ரீஷ்மக்ருதே நமஹ, க்ரீஷ்மவர்த்தகாய நமஹ, க்ரீஷ்மநாசகாய நமஹ, ப்ராவ்ருட்க்ருதே நமஹ, ப்ராவ்ருடாகாராய நமஹ, ப்ராவ்ருட்காலப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவ்ருட்ப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவண்ணாதாய நமஹ, ப்ராவ்ருட்விநாசகாய நமஹ, ஷரதாத்மனே நமஹ, ஷரத்ஹேதவே நமஹ, ஷரத்காலப்ரவர்த்தகாய நமஹ, ஷரந்நாதாய நமஹ, ஷரத்காலநாசகாய நமஹ, ஷரதாஸ்ரயாய நமஹ, ஹிமஸ்வரூபாய நமஹ, ஹிமதாய நமஹ, ஹிமக்னே நமஹ, ஹிமநாயகாய நமஹ, சைஷிராத்மனே நமஹ, சைஷிரேஷாய நமஹ, சைஷிரர்த்துப்ரவர்த்தகாய நமஹ, பிராச்யாத்மனே நமஹ, தக்ஷிணாகாராய நமஹ, ப்ரதீச்யாத்மனே நமஹ, உத்தராக்ருதயே நமஹ, ஊர்த்வாதன்யதிகாகாராய நமஹ, நானாதேசைகநாயகாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாகாராய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதிபாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதாராய நமஹ, மிருகாத்யுத்பத்திகாரணாய நமஹ, ஜீவாத்யக்ஷாய நமஹ, ஜீவபந்தாய நமஹ, ஜீவவிதே நமஹ, ஜீவரக்ஷகாய நமஹ, ஜீவக்ருதே நமஹ, ஜீவக்னே நமஹ, ஜீவஜீவனாய நமஹ, ஜீவசம்ஸ்ரயாய நமஹ, ஜோதிஸ்வரூபாய நமஹ, விஸ்வாத்மனே நமஹ, விஸ்வநாதாய நமஹ, வியத்பதயே நமஹ, வஜ்ராத்மனே நமஹ, வஜ்ரஹஸ்தாத்மனே நமஹ, வஜ்ரேஷாய நமஹ, வஜ்ரபூஷிதாய நமஹ, குமாரகுரவே நமஹ, ஈசானாய நமஹ, கணாத்யக்ஷாய நமஹ, கணாதிபாய நமஹ, பினாகபாணயே நமஹ, சூர்யாத்மனே நமஹ, சோமசூர்யாக்னிலோசனாய நமஹ, அபாயரஹிதாய நமஹ, சாந்தாய நமஹ, தாந்தாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, ரிஷயே நமஹ, புராணபுருஷாய நமஹ, புருஷேஷாய நமஹ, புரந்தராய நமஹ.

சர்வேஷாய நமஹ, சமரூபாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, பிரளயானலகிருதே நமஹ, திவ்யாய நமஹ, பிரளயானலநாசகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, அரிஷட்வர்க்கநாசகாய நமஹ, தனதப்ரியாய நமஹ, சதம்பாய நமஹ, தம்பரஹிதாய நமஹ, தம்பாய நமஹ, தம்பவிநாசகாய நமஹ, குந்தேந்துசங்கதவலாய நமஹ, பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ, பஸ்மதாரணஹ்ருஷ்டாத்மனே நமஹ, துஷ்டாய நமஹ, புஷ்டாய நமஹ, ஹரிசூதனாய நமஹ, ஸ்தானவே நமஹ, திகம்பராய நமஹ, பர்காய நமஹ, பகநேத்ரபிதே நமஹ, உத்யமாய நமஹ, த்ரிகாக்னயே நமஹ, காலகாலாக்னயே நமஹ, அத்விதீயாய நமஹ, மஹாயசசே நமஹ, சாமப்ரியாய நமஹ, சாமவேத்ரே நமஹ, சாமகாய நமஹ, சாமகப்ரியாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, மஹாதீராய நமஹ, தைரியதாய நமஹ, தைரியவர்தகாய நமஹ, லாவண்யராசயே நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சுபுத்தயே நமஹ, புத்திமத்வராய நமஹ, தும்புவீணாய நமஹ, கம்புகண்டாய நமஹ, சம்பராரிணிக்ருந்தனாய நமஹ, சார்தூலசர்மவசனாய நமஹ, பூர்ணானந்தாய நமஹ, ஜகத்ப்ரியாய நமஹ, ஜயப்ரியாய நமஹ, ஜயாத்யக்ஷாய நமஹ, ஜயாத்மனே நமஹ, ஜயகாரணாய நமஹ, ஜங்கமாஜங்கமாகாராய நமஹ, ஜகதுத்பத்திகாரணாய நமஹ, ஜகத்ரக்ஷாகராய நமஹ, வஷ்யாய நமஹ, ஜகத்ப்ரளயகாரணாய நமஹ, பூஷதந்தபிதே நமஹ, உத்க்ருஷ்டாய நமஹ, பஞ்சயஜ்ஞப்ரபஞ்சகாய நமஹ, அஷ்டமூர்த்தயே நமஹ, விஸ்வமூர்த்தயே நமஹ, அதிமூர்த்தயே நமஹ, அமூர்த்திமதே நமஹ, கைலாசசிகரவாசாய நமஹ, கைலாசசிகரப்ரியாய நமஹ, பக்தகைலாசதாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, வர்மஜ்ஞாய நமஹ, சர்வசிக்ஷகாய நமஹ, சோமாய நமஹ, சோமகலாகாராய நமஹ, மகாதேஜசே நமஹ, மகாதபசே நமஹ, ஹிரண்யஷ்மஸ்ரவே நமஹ, ஆனந்தாய நமஹ, ஸ்வர்ணகேஷாய நமஹ, சுவர்ணத்ருஷே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஸ்வஸ்ருஜே நமஹ, உருவீஷாய நமஹ, மோசகாய நமஹ, பந்தவர்ஜிதாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, சர்வமந்த்ராத்மனே நமஹ, த்யுதிமதே நமஹ, அமிதப்ரபாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, புண்ணியமூர்த்தயே நமஹ, புண்ணியதாத்ரே நமஹ, புண்ணியபுண்ணியபலப்ரதாய நமஹ, சாரபூதாய நமஹ, சாரமேயாய நமஹ, ரசபூதாய நமஹ, ரசாஸ்ரயாய நமஹ, ஓம்காராய நமஹ, பிரணவாய நமஹ, நாதாய நமஹ, பிரணதார்த்திப்ரபஞ்சனாய நமஹ, நிகடஸ்தாய நமஹ, அதிதூரஸ்தாய நமஹ, மஷினே நமஹ, ப்ரஹ்மாண்டநாயகாய நமஹ, மந்தாரமூலநிலையாய நமஹ, மந்தாரகுசுமாவ்ருதாய நமஹ, விருந்தாரகப்ரியதமாய நமஹ, விருந்தாரகவரார்ச்சிதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, அனந்த கல்யாண பரிபூர்ணாய நமஹ, மகோதயாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, விஸ்வபோக்த்ரே நமஹ, விஸ்வாஷா பரிபூரகாய நமஹ, சுலபாய நமஹ, அசுலபாய நமஹ, லப்யாய நமஹ, அலப்யாய நமஹ, லாபப்ரவர்த்தகாய நமஹ, லாபாத்மனே நமஹ, லாபதாய நமஹ, வக்த்ரே நமஹ, த்யுதிமதே நமஹ, அனசூயகாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, திருடாச்சாரிணே நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, தனப்ரியாய நமஹ, வேதபாய நமஹ, தேவதேவேஷாய நமஹ, தேவதேவோத்தமோத்தமாய நமஹ, பீஜராஜாய நமஹ, பீஜஹேதவே நமஹ, பீஜதாய நமஹ, பீஜவிருத்திதாய நமஹ, பீஜாதாராய நமஹ, பீஜரூபாய நமஹ, நிர்பீஜாய நமஹ, பீஜநாசகாய நமஹ, பராபரேஷாய நமஹ, வரதாய நமஹ, பிங்களாய நமஹ, அயுக்மலோச்சனாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, சுரகுரவே நமஹ, குரவே நமஹ, சுரகுருப்ரியாய நமஹ, யுகாவஹாய நமஹ, யுகாதீஷாய நமஹ, யுககிருதே நமஹ, யுகநாசகாய நமஹ, கர்ப்பூரகௌராய நமஹ, கௌரீஷாய நமஹ, கௌரீகுருகுருஹாஸ்ரயாய நமஹ, துர்ஜடயே நமஹ, பிங்களாஜடயே நமஹ, ஜடாமண்டலமண்டிதாய நமஹ, மனோஜவாய நமஹ, ஜீவஹேதவே நமஹ, அந்தகாசுரசூதனாய நமஹ, லோகபந்தவே நமஹ, கலாதாராய நமஹ, பாண்டுராய நமஹ, பிரதமாதிபாய நமஹ,

பவவைத்யாய நமஹ, யோகி வைத்யாய நமஹ, யோகி சித்தாய நமஹ, ஹிருதாசனாய நமஹ, உத்தமாய நமஹ, அனுத்தமாய நமஹ, அசக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, நிஷாதனாய நமஹ, ஆஷாஸ்யாய நமஹ, கமணீயாத்மனே நமஹ, சுபாய நமஹ, சுந்தர விக்ரஹாய நமஹ, பக்த கல்பதரவே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தோத்ரவரப்ரியாய நமஹ, அப்ரமேய குணாதாராய நமஹ, வேதகிருதே நமஹ, வேத விக்ரஹாய நமஹ, கீர்த்தியாதாராய நமஹ, கீர்த்திகராய நமஹ, கீர்த்திஹேதவே நமஹ, அஹேதுகாய நமஹ, அப்ரத்ருஷ்யாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, கீர்த்திஸ்தம்பாய நமஹ, மனோமயாய நமஹ, பூஷயாய நமஹ, அன்னமயாய நமஹ, போக்த்ரே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீதனவே நமஹ, விஞ்ஞானமயாய நமஹ, ஆனந்தமயாய நமஹ, பிராணமயாய நமஹ, அன்னதாய நமஹ, சர்வலோகமயாய நமஹ, யஷ்ட்ரே நமஹ, தர்மாதர்ம பிரவர்த்தகாய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, சர்வதர்ம பிரவர்த்தகாய நமஹ, தயாசுதார்த்ர நயனாய நமஹ, நிராஷினே நமஹ, அபரிக்ரஹாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, மதுராய நமஹ, மதுர பிரியதர்ஷனாய நமஹ, முக்தாதாம பரிதாங்காய நமஹ, நிஸ்ஸங்காய நமஹ, மங்களாகராய நமஹ, சுகப்ரதாய நமஹ, சுகாகாராய நமஹ, சுகதுக்க விவர்ஜிதாய நமஹ, விஷங்கலாய நமஹ, ஜகத்கர்த்ரே நமஹ, ஜிதசர்வாய நமஹ, பிதாமஹாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷயாய நமஹ, முண்டினே நமஹ, சுரூப்யாய நமஹ, ரூபவர்ஜிதாய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, மாயாவினே நமஹ, விகதஜ்வராய நமஹ, அமிர்தாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, மிருத்யுக்னே நமஹ, மூகநாசனாய நமஹ, மகாபிரேதாசனாசீனாய நமஹ, பிசாசாணுசரவ்ருதாய நமஹ, கௌரி விலாச சதனாய நமஹ, நாகானன விசாரதாய நமஹ, விசித்திர மால்யவசனாய நமஹ, திவ்ய சந்தன சர்ச்சிதாய நமஹ, விஷ்ணு பிரம்மாதி வந்தியாங்கிரயே நமஹ, சுராசுர நமஸ்கிருதாய நமஹ, கிரீட லேடி பாலேந்தவே நமஹ, மணி கங்கண பூஷிதாய நமஹ, ரத்னாங்கதாங்காய நமஹ, ரத்னேஷாய நமஹ, ரத்னரஞ்சித பாதுகாய நமஹ, நவரத்ன கணோபேத கிரீட்டாய நமஹ, ரத்னகஞ்சுகாய நமஹ, நானாவிதானேக ரத்ன லசத் குண்டல மண்டிதாய நமஹ, திவ்ய ரத்ன கணாகீர்ண கண்டாபரண பூஷிதாய நமஹ, கலவ்யாலமணயே நமஹ, நாசாபுட பிராஜித மௌக்திகாய நமஹ, ரத்னாங்குலீய விலசத் கரசாகா நகப்ரபாய நமஹ, ரத்ன பிராஜத் ஹேம சூத்ர லசத் கட்டிதடாய நமஹ, படவே நமஹ, வாமாங்க பாக விலசத் பார்வதி வீக்ஷண பிரியாய நமஹ, லீலாவலம்பித வபுஷே நமஹ, மானச மந்திராய நமஹ, மந்த மந்தார புஷ்பௌக லசத் வாயு நிஷேவிதாய நமஹ, கஸ்தூரி விலசத் பாலாய நமஹ, திவ்ய வேஷ விராஜிதாய நமஹ, திவ்ய தேக பிரபாகூட சந்தீபித திகந்தராய நமஹ, தேவாசுரகுரவே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருதாய நமஹ, ஹஸ்தராஜ புண்டரீகாய நமஹ, புண்டரீக நிபேக்ஷணாய நமஹ, சர்வசாஸ்யகுணாய நமஹ, அமேயாய நமஹ, சர்வலோகேஷ்ட பூஷணாய நமஹ, சர்வேஷ்ட தாத்ரே நமஹ, சர்வேஷ்டாய நமஹ, ஸ்புரண்மங்கள விக்ரஹாய நமஹ, அவித்யாலேஷரஹிதாய நமஹ, நானாவித்யைக சம்ஸ்ரயாய நமஹ, மூர்த்தி பவத் கிருபாபூராய நமஹ, பக்தேஷ்ட பலபூரகாய நமஹ, சம்பூர்ணகாமாய நமஹ, சௌபாக்யநிதயே நமஹ, சௌபாக்யதாயகாய நமஹ, ஹிதைஷினே நமஹ, ஹிதகிருதே நமஹ, சௌம்யாய நமஹ, பரார்த்தைக பிரயோஜனாய நமஹ, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணாய நமஹ, ஜிஷ்ணவே நமஹ, நேத்ரே நமஹ, வஷக்காராய நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய நமஹ, ஹவிஷே நமஹ, போக்த்ரே நமஹ, போஜயித்ரே நமஹ, ஜேத்ரே நமஹ, ஜிதாரயே நமஹ, ஜிதமானசாய நமஹ, அக்ஷராய நமஹ, காரணாய நமஹ, க்ருத்தாய நமஹ, சமரசாரதப்ளவாய நமஹ, ஆஜ்ஞாபரேச்சாய நமஹ, கம்பீராய நமஹ, கவயே நமஹ, துஸ்வப்ன நாசகாய நமஹ, பஞ்சபிரம்ம சமுத்பத்தயே நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, வ்யோமகேஷாய நமஹ, பீமவேஷாய நமஹ, கௌரிபதயே நமஹ, அனாமயாய நமஹ, பவாப்திதரணோபாயாய நமஹ, பகவதே நமஹ, பக்தவத்சலாய நமஹ, வராய நமஹ,
வரிஷ்டாய நமஹ, நேதிஷ்டாய நமஹ, பிரியாய நமஹ, பிரியவதனாய நமஹ, சுதயே நமஹ, நியந்த்ரே நமஹ, யவிஷ்டாய நமஹ, க்ஷோதிஷ்டாய நமஹ, யவிஷ்டாய நமஹ, யமசாசகாய நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹேமாங்காய நமஹ, ஹேமரூபாய நமஹ, ஹிரண்யதாய நமஹ, ப்ரஹ்மஜ்யோதிஷே நமஹ, அநாவேக்ஷ்யாய நமஹ, சாமுண்டாஜனகாய நமஹ, ரவயே நமஹ, மோக்ஷார்த்தினே நமஹ, ஜனசம்சேவ்யாய நமஹ, மோக்ஷதாய நமஹ, மோக்ஷநாயகாய நமஹ, மகாஸ்மசானநிலையாய நமஹ, வேதாஸ்வாய நமஹ, பூரதஸ்திதாய நமஹ, மிருகவ்யாக்ரசர்மதாம்னே நமஹ, பிரச்சன்னாய நமஹ, ஸ்ஃபடிகப்ரபாய நமஹ, சர்வஜ்ஞாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஜனாதிபிரதர்கணித்யாந்திராஜ்ஞேன பதிம் புரஸ்தத்ரத்ராம்நாத் யுத்போதமோ நாதிதர்க்ரோ ந இமன்னா யத்மோபஜாயதித்வானாத் விஸ்வாக்ஞே தேஜோ யச்சாரத்ரோ யுதாமாபராபோஜனானே அக்னே அசர்தமதேதோபகா யுதமத்யுக்னான் யத்தமானிசந்தோத் இந்த ஆத்மத்யகும் சுயமமாகணஸ்

ஜன்மேவரணசிதர்மணாதிஷ்டபிதே அஜர பூரிலே ததாத் ரூபாதாத் தனும் ததாதாத் ஈரே அக்னிம் விபஷ்டிதம் யதா யஜ்ஞ பிரசாதனம் ஸ்ரீவானம் ருதாவானம் அக்னே ஜேவதே வயஞ்ஜமந்தே வத்யவாதினா அதுத்யேதானும் ருதரேமா உபத்தாரன் வதந்து சம்ப்ரயஸ்வந்தத்தஹஸ்துதா அஜ்ஞேதகும் விக்னேகிரா உபத்தாரன் வதந்து சம்ப்ரயஸ்வந்தத்தஹஸ்துதா.

ஸ்வமஸ்வநாதவதம்வத்ஸ்யஜ்ஞேதம்நிந்ததசர்வதேதத்யை ஏவம்வத்ஸாதீத்யத்விந்தேத்ரிபுஞ்சமாயேத்ஞதன்மந்திதத்வாத் ஸ்வபோ பூஜனாஜனதாரயேணாஞ்ஜனநாதிபோஜனநாபதிவ்யாஹ தாதௌ விஸ்வஸ்ய

ஏன்மனோயமான்யோர்வானோயமான்யோர்வானோயமான்யோர்வதா கஷ்டம் கர்மணா.

ஆகேதன்மந்திரஸ்திரஸ்திரஸ்தபத்ரவர்ணதாம்மா மருத்திரக்ஷா ஆகஹி ஆவோ ஜன்கோதபாஹாஸ்வ அப்யவிஷ்டிஞ்ஜே விஷ்வே வரதோ ஜனஞ்ஜே யஞ்ஜோ அக்ஞர் மருதத்தவிந்த ஏதஞ்சுஷ்வ கபஜோ ஜுவானஹா யந்தாதே வாபிஷ்யதிதாமாத்மா ஏ

ஸ்வாதமனவஸ்தேமாவித்தின்னாந்தசிவாதுங்கோஜனானாம் யத்வா ஸ்வஸ்வஸ்ய ஹிரண்யே அக்னே உபத்ரியம் பகவந்தா ததேனா தத்யத்ராதாபவதி தத்யதகாயத்தாருத்யமாநிரத்யதாருதாத் மகாருதாபந்ததாபதாபித்தன்மாபதிர்கோஜனாபந்தியாயாத்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulav Ganga Shashankav, Karacharanatale Sheetalanga Bhujangaha, Vame Bhage Dayardra, Himagiritanaya Chandanam Sarvagatre, Ittham Sheetam Prabhutam, Tavakanaka Sabha Nathavodham Kvashaktihi, சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே, காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம், திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம். நமசிவாய சோமாய சகுணாய சசூனவே பிரதான புருஷேஷாய சர்கஸ்தித்யந்த ஹேதவே, சக்திரப்ரதிமாயஸ்ய ஹ்யைஸ்வர்யஞ்சாபி சர்வகம், ஸ்வாமித்வம் ச விபுத்வம் ச ஸ்வபாவம் சம்ப்ரசக்ஷதே, தமஜம் விஸ்வகர்மாணம் சாஸ்வதம் சிவமவ்யயம், மகாதேவம் மகாத்மானம் வ்ரஜாமி சரணம் சிவம். ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே, நித்யம் சந்நிஹிதம் கிலாகலயிதும் க்ஷீராபிஷேகாதரம், ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்கே சஹாயம் நிருணாம், ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய த்விதீய ஸ்லோக. ஸ்லோகேஸ்மின் பித்ரோ தாரித்ர்யவசாத் பேயக்ஷீராலாபரூபா மார்த்திமாபத்யமானஸ்ய வியாக்ரபாதசூனோ உபமன்யோ ஆர்த்திஹந்தாரம் ததிஷ்டப்ரதம் பகவந்தம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோக. க்ஷீரம் ஸ்வாது நிபீய மாதுல கிரஹே கத்வா ஸ்வகீயம் கிரஹம், க்ஷீராலாப வசேன கிண்ண மனசே கோரம் தபஹ் குர்வதே, காருண்யாதுபமன்யவே நிரவதிம் க்ஷீராம்புதிம் தத்தவான் ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி. அன்வயஹ ஏவம் பவதி, ஸ்வாது க்ஷீரம் மாதுல கிரஹே நிபீய ஸ்வகீயம் கிரஹம் கத்வா க்ஷீராலாப வசேன கிண்ண மனசே கோரம் தபஹ் குர்வதே உபமன்யவே, யஹ காருண்யாத் நிரவதிம் க்ஷீராம்புதிம் தத்தவான் சஹ ஆர்த்தத்ராண பராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி இதி. ஸ்லோகேஸ்மின் பிரயுக்தஹ ஏகைகோபி சப்தஹ ஸ்ரீ சிவமஹாபுராணாந்தர்கதாயாஹ சப்தம்யாஹ வாயவீயசம்ஹிதாயாஹ பிரதமே பாகே சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷத் அத்யாயயோஹ கதிபய ஸ்லோகானாம் சாரஹ. ஸ்ரீ சிவமஹாபுராணாந்தர்கதாயாஹ சப்தம்யாஹ வாயவீயசம்ஹிதாயாஹ பிரதமே பாகே சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷத் அத்யாயாப்யாம் பிரதிபாதிதம் உபமன்யு அனுக்ரஹ விருத்தாந்தம் சங்க்ருஹந்தி, கோரம் தபஹ் குர்வதே கிண்ண மனசே உபமன்யவே, யஹ காருண்யாத்